வெல்கம் பேக் டு கொச்சின் மியூசிக்கலி 100.4 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ கடக் தெல்ச தெல் தக்ரி ரேடியோ ஹம்ஸ் வர் சாகர் அச்சு ஆப்ணங்க சைத சு சல்சி கிச்சி கதா கிச்சி கீத ଆଉ କିଛି କଥା କିଛି ଗୀତରେ ଆଜି ଆମେ କଥା ହେଉଛି ମାଆର ମମତା ସେ ସମ୍ପର୍କରେ।